ஓய்வு நமக்கு சஞ்சன ஏமில மேந்தசே பிரபு கொடுத்தாஸ் ஆட்டிஸ் விட்டோ சௌகன்யே மே நாம் கரே பரா.